0: மூஞ்சி லேசி கோஸ் லாஸ்ட் பெஞ்ச் மாற மாட்டேன்.
1: டிஃபன் பாக்ஸ் சமய கட்டு அயன் பண்ண யூனிஃபார்ம்.
0: மேட்ச் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்ல.
1: லேட் நைட் பாலிஷ் போட்டு அடுக்கு சாக்ஸ் வாஷ் பண்ணு.
0: டெய்லி லேட் கெட் அவுட்.
1: தூக்கம் போச்சு, டயர்ட் ஆச்சு.
0: ஹோம் வர்க் எஸ்கேப்.
1: டெய்லி இதே வேலையா போச்சு.
0: சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி.
1: பிம்பிலிக்கி பிலாபி.